0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் பி விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங். கஜவதனா என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதி தாளம்.

விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி மாமவ மீனாட்சி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வராளி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: பி விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசித்தார். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராம் டிடிஎச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடுகிறார்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.

ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடுகிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து தாமதம் தகாதையா, லால்குடி கோபாலையர் பாடல், ராகம் மோகன கல்யாணி, ஆதிதாளம்.

மோகன கல்யாணி ராகத்தில் லால்குடி கோபாலையர் பாடல் இடம்பெற்றது. நிகழ்ச்சியிலினே புதமாஸ்ரயாமி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி நாட்டகுறிஞ்சி ராகம் மிஸ்ர ஜம்பதாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: ஸ்ரீ வித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமா லோகாபிராமா, கிருஷ்ணசுவாமி ஐயா ஏற்றியது பைரவி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: இதுவரை ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடினார்கள். பி பி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime India.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள்

இனி நின்னு ஜூச்சி பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை ராகம் சௌராஷ்டிரம் ஆதி தாளம் லிசன் நவ் டு நின்னு ஜூச்சி கம்போஸ்ட் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இன் ராக் சௌராஷ்டிரம் செட் டு ஆதி தாள்

இனி பருவம் பார்க்க நியாயமா ஆனையா பாடல் தன்யாசி ராகம் ரூபகதாளம் Listen now to பருவம் பார்க்க நியாயமா written by ஆனையா composed in ராக் தன்யாசி set to ரூபகதாள்

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி எல் குமார் ஆன் த வயலின், திருவனந்தபுரம் ஸ்ரீ ஆர் வைத்தியநாதன் ஆன் த மிருதங்கம் அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என் ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். இனி ராம ராம குணசீமா, சுவாதி திருநாள் சாகித்யம், ராகம் சுமேந்திர மத்யமம், ஆதி தாளம். லிசன் நவ் டு ராம ராம குணசீமா, கம்போஸ்ட் பை சுவாதி திருநாள், என் ராக் சுமேந்திர மத்யமம், செட் டு ஆதி தாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் விஎல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Srimati Shyamala Venkateswaran. She is accompanied by Sri V.L. Kumar on the violin, Thiruvananthapuram Sri R. Vaidyanathan on the mridangam, and Pudukottai Sri N. Ramachandran on the ghatam. This program was contributed by All India Radio Trichinopoly for Ragam 24/7 DTH Anytime Indian Music.